அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 98.2 மெகாஹெர்ட்ஸ், 91.6, 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே நேரத்தில் இறைச்சானால் உங்களின் முழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்கிக்கிட்டோம். இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூலை மாதம் 3ஆம் தேதி. கடந்த காலத்தை நீங்கள் கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உங்களை கைவிட்டுவிடும். நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாய் மன நிம்மதியுடன் வாடுங்கள். எதிர்காலம் நிச்சயம் உங்களை பிரகாசமாய் வரவேற்கும்.

0: இன்று காலை சிந்தனை வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும்.
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: 1994 ஆண்டில் ஜூலை மாதத்தில் 29 தேதிக்கு வந்த திரைப்படம் திருப்பனாகம். படத்தின் பெயர் செவ்வந்தி. இயக்குனர் பி எஸ் நிவாச வர்க்கத்தில் திரைப்படத்தில் நடிகர் சந்தன பாண்டியன் மேலும் நடிகை ஸ்ரீ ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சிமித்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர் பத்மஸ்ரீ காலஞ்சென்ற பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள்.

பெரியவர்கள் எப்போதும் படிவாக இருப்பார்கள். ஆனால் அகந்தை கொண்டவர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். அகந்தை மனிதனை உயர்த்தாது, பணிவே மனிதனை உயர்த்திற்கு அடுத்து செல்லும். The truly great are always humble. The small-minded admire and praise themselves.

0: தாத்தா.
1: சொல்லு தாத்தா.
0: ஒரு கதை சொல்லு தாத்தா.
1: கதையா? ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அதுக்கு ஒரு குட்டி சிங்கம் இருந்துச்சான். அந்த குட்டி சிங்கம் சரி வேணா விடு, அதுக்கு பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்குதுங்க. நான் உனக்கு வேற கதை சொல்றேன்.
2: திங்கட்கிழமை ஜூலை மாதம் படின் 3ஆம் தேதி இவது தொலைக்காட்சியில் 6ஆம் அலைவரிசையில் இரவு 9 மணிக்கு உடன்பால் எனும் திரடம் கட்டப்படும். மண்டே 13th July MBC 6 at 9 PM தமிழ் மூவி உடன்பால்.
1: அப்பாவை காப்பாத்தணுமேனு வேகமா அந்த மூலிகையை பறிக்க ஓட திடீர்னு அந்த இளவரசனுக்கு ராஜா.
3: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

0: உங்கள் விருப்பமான தேனி சரங்கம் அதிகாலை இதுவும் உங்களுக்காக உங்களை வாழ்க இங்கிலீஷ் பையனும் 8 மணி வரை இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூலை மாதம் 3rd அனைவருக்கும் இனிமையான நாள்.
1: With Arjisundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayarangam.

0: அனைவருக்கும் எமது ஆளும் சிவாந்தொழியில் இந்த அதிகாலியில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். வீக்கெண்ட் முடிஞ்சது, மறுபடியும் இந்த திங்கட்கிழமை வந்துவிட்டது. மறுபடியும் பள்ளிக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனிய நண்பாட்டுக்கள். மேலும் இந்த குளிர்காலத்தில் மேலும் சூரியன் நோரடி ஒடிக்கென்று எங்கு போனாலும் பட்டு மனகே போங்க.
1: Free, on release.
2: Free.

புதிய வாரத்தின் புதிய விடியலில் உங்களை அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். இந்த அதிகாலையில் மேலும் இந்த திங்கக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் புதிய உற்சாகத்தையும் கொண்டு வரட்டும். இன்றைக்கு செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். கடந்த வாரத்தின் சோர்வை மறந்து புன்னகையுடன் இந்த வாரத்தை நாம் தொடங்குகிறோம் அல்லவா?

இன்றினால் உங்கள் மனதில் தன்னம்பிக்கையையும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்கள் பணியில் வெற்றியையும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் கொண்டு வர இறைவனை மனமார் நாம் வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் மனதை வளரும் இனிய பாடல்கள் உங்களுக்காக, மேலும் சின்ன சின்ன புன்னகைகளை வரவழைக்கும் தருணங்கள் என பல உங்களுக்காக நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். நேற்றைய மாற்ற முடியாது, ஆனால் இன்று எடுக்கும் சரியான முடிவு நாளையவற்றையே மாற்றும்.

முகத்தில் புன்னகையை மறக்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் உற்சாகத்தை அளிக்கும். மேலும் பணிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களுக்கும் பணிக்கு செல்லும் நண்பர்களுக்கும் மேலும் இல்லத்தரசிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இன்றைக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய மனமாந்த வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக செல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்.

திருச்சுவன பிள்ளை துகராம் முத்யா கருப்பன் இரவசுவாமி மதுரை மேலும் மாம்பால் தேவன் ஆகியோரின் சார்பில் நிகழ்ச்சிகளை கூறுகிறார்கள். இன்றைக்கு மொகசூரை சேர்ந்த திருமதி வினோதா குப்பன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் லோனா வானா ஜெய்வன் இசை இசன் கல்லவி மேலும் யோசன் கெவின் தேவி பத்மினி மாயவன் ஜீவன் ருதி மேலும் எலேனா குப்பன் கபனன் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் விற்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நாம் ஃபிளாக் ஊரை சேர்ந்த குழந்தை ஜேசன் தடுத்து பிறந்தவற்றை நம் அன்போன வடகே மேலும் ஜுஸ்னி தனிக்கா அம்மா சவித்ரி அப்பா மந்த தைலிமி லெஸ்காலி ஊரை சேர்ந்த ராஜு மேலும் குமிலா ஜெஸ்ஸினி அதவன் ருதிசன் அத்தியநாயகி ஆகியோரின் சார்பிலும் நிபாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலில் மலைபுய வக்க வசிக்கும் திருமதி ஊர்வனி திரு புவானன் கன்னியாப்பன் மேலும் கன்னியாப்பன் கஞ்சாப்பன் அழகப்பன் பொன்னுசுவாமி கோவிந்தன் வீராச்சலம் ராவன் சிவன் இராமசுவாமி பலமூதி ஆகியோருக்கும் நம்முடன் நாம் வணங்குகின்றோம். இதே பாட்டை நாம் வீணாக்கி ஊரைச் சேர்ந்த சஞ்சன பெருமாள் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகிறோம். அம்மா சிவகாமி அப்பா சிவாசன் மேலும் அஷீஷ யுவிசன் ஜிஸ்ஸிலா குடலி கிசன் பெருமாள் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் நோட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலை நாம் நிக்கோலி போட்டி சுவாசிக்கும் தேவி தர்மா அப்பசாமி மேலும் சாம்பசிவம் ஜீனா கேசவள்ளி திலான் ரோஷாமகள் ஜிவித்ரா ஆகியிருக்கும் நாம் வணங்குகின்றோம்.

இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் வெற்றியும் உங்கள் வாழ்வில் நிறையட்டும். எதை செய்தாலும் தந்தபக்கியுடன் தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புன்னகையுடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.